0: யோ உன்னை கேட்கும் அதே மேடம் ஓன்லி வே அவுட் பை கிளிஃப் ரிச்சர்ட் கண்டிப்பாக சினிமாக்கள் அதே மாரி லைக் அப்ரா மிதோனா
1: coming up to that, Manike Ako, the greatest by sea, Don Mugama, Yol Radio on 88.9 Dua Nolon. Check it out.

ரங்கவேயாயிடு தவாராயினுடி வாழஜுவரா ஜுங்குள் வீணு கடே உருளுங்குறாரா மலிங்காடு மலிங்காடு ராயின் மாறா மறாலு கைஞ்சுறாயும் பாயும் வரா எமளிங்குருவாமலு இனங்குடையா ஞங்கள் நான் மழையின் மாறா மறாலு கைஞ்சுறாயும் பாயும் வரா எமாளே குருவாமலு இனங்குடையா ஞங்கள் மான் மழை துண்டி அரவானிலோ முண்டிரே புமருங்கான் மழாயணாதாங்குலு வீடு நரே அடுதாங்கு மலு ஜம்பா.